0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் புதிய ஷோரூம் இப்போ அபோஹமூர் சஃபாரி மாலிலும். நீங்களோட பழைய சொர்ணாபரணங்கள் எவ்விட நின் வாங்கியதாங்கிலும் ஒரு நஷ்டவும் இல்லாது எக்ஸ்சேஞ்ச் செய்யாம். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் சஃபாரி மாலில் இருந்து மாத்திரம்
1: in association with
2: Lulu hypermarkets supermarkets and department stores where the world comes to shop.

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் புதிய ஷோரூம் இப்போ அபூஹமூர் சஃபாரி மாலிலும். நீங்களுடைய பழைய சொர்ணாபரணங்கள் எவ்விடம் நின்று வாங்கியதாங்கிலும் ஒரு நஷ்டமும் இல்லாதே எக்ஸ்சேஞ்ச் செய்யாம். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் சஃபாரி மாலில் இருந்து மாத்திரம்
1: in association
2: with Lulu hypermarkets supermarkets and department stores where the world comes to shop.

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் புதிய ஷோரூம் இப்போ அபோஹமூர் சஃபாரி மாலிலும். நீங்களுடைய பழைய சொர்ணாபரணங்கள் எவிடம் நின்று வாங்கியதாங்கிலும் ஒரு நஷ்டமும் இல்லாது எக்ஸ்சேஞ்ச் செய்யாம். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் சஃபாரி மாலில் இருந்து மாத்திரம்.
2: In association with
3: Lulu, hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop.

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின்டி புதிய ஷோரூம் இப்போ அபோஹமூர் சஃபாரி மாலிலும். நீங்களோட பழைய சொர்ணாபரணங்கள் எவ்விட நின்று வாங்கியதாங்கிலும் ஒரு நஷ்டமும் இல்லாதே எக்ஸ்சேஞ்ச் செய்யாம். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் சஃபாரி மாலில் இருந்து மாத்திரம்.
2: In association with
3: Lulu hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop. Just feel